0: இக்கனங்க அக்கல் என்னக்க புத்தர் சொல்லல நாங்கடா களிப்பாட்டில் ஓர் பாட்டு பாடித்தாச்சு. இக்க இது தண்டனை பாட்டுன்னா நாங்கள் பாடக்கு சுருமாடியான உண்டு.
1: அடியாளி பாரோ.

மழைக்காலத்தை நடுவில் ஐப்பணி தூந்திட்டு சென்ன பழுப்பாய்வக்க ஆ காலத்து உறந்து பப்பதே கையில் பொழுது. பண்டாயிர காலத்தொட்டு குடவுக்கு ஐப்பணியே பிரதானவன கேமே. ஈ ஐப்பணிக்கு உழிவ நேரத்து நங்கட அம்பு வில்லு தோக்கு தோட்டம் எல்லாம் நேலில் தூக்கி வச்சுட்டு எத்த கடிச்சாய் நேங்கி நுக தாவை தவி கத்தி மத்தாய்த்து வேலு கிழிஞ்சக்க ஐப்பணி தூந்தித்தே தங்க கரைப்பத்தஞ்சே. இன்னே திங்ககட்டல வேலு பானில் கெஜ்ஜி சோத்த தடிக்கு எத்துக்கு தூக்கி வச்ச ஆயுதக்கு நேங்கி நுகக்கு கத்தி மத்து கூடுன எல்லா ஆயுதன கத்தி தூட்டித்து தொத்து பூஜித்து பனிப்புட்டு அடிக்கப்புட்டு கறி கூழாயிட்டு எடைமாடி வழம்பித்து கௌரவத்தோட தொத்தவது அம்பு பில்லு எடுத்து குறிபுட்டு நோட்டித்து படைக்கு போட்டைக்கு தயாராப்பதோ மாடுவெஞ்சது. கையில் எனக்க ஆயுதா பொழுது எனக்க நம்மேந்துணுவா. இக்க நாங்க யாக்க பண்ணி சுரு மாடக்காப்பக்க யாக்க பொழுதுன்னு வேல் பண்ணி சுரு மாடக்காப்பக்க வேலு பொழுது பின்ன புத்தரி பொழுது இத்தர நாங்க ஆத்திய வாய்த்து சுரு மாடுவதனா பொழுதுன்னு காக்குவா. இன்னே ஆயுதத்துன உபயோகிச்சிடுவக்கு ஆ காலத்துல சுரு மாடுவங்க கையில் பொழுதுன்னு அந்த பெத பந்தி திக்குந்து பெரிய எங்கட அறிஞ்ச எங்கட அனுபவத்துல தக்கு. இன்னே ஈ பொம்மாலை கொடகுல 35 நாடு பண்டு அது 45 நாடு இஞ்சத்துனா 45 நாடு போயிட்டு 35 நாடு ஆன பிஞ்சனும் 5 பாகத்துல கையில் பொழுது நடப்ப இஞ்சத்து. இக்க ஒன்று ஆத்திய வாய்த்து சின்னியாரு ஆதியில் அத்தவா ஒந்தத்துல ஒந்து தண்டத்துல சூர்லபி நாடலு, 8 முத்து நாடலு, 12 நாலு நாடலு, 18 பாக்கி நடுநாடலு, பின்ன சின்னியார் 24 மறை நாடுல கையில் போது மாடுவா. இக்க மறை நாடுறங்க குடி சின்னியார் 18 மாடினுள்ளனா இக்க நங்க காம்பா அந்த நைத்திக்க கொடகுல 4 பாகத்து கையில் போழுது நடப்பான். அது இங்கே கையில் போழுது எனங்கு 4 பாகத்து அத்தவா 5 பாகத்து நடப்ப இஞ்சத்துன்னு அந்த சர்ச்சைக்கு அப்பக்க அப்பக்க வாரபட தக்குண்டு பண்டு ராஜங்கட காலத்துல படேக்கோ அத்தவா அப்பாரக்கோ போப்பக்க சந்தர்ப்பத்துல குடவளே படையாளி ஆயிட்டு இஞ்சத்த நேரத்துல ஆ குடவக்கு எல்லோருக்கும் உண்மைக்கே நம்ம மாடிச்சேங்கி அங்க ரஜா எடுத்துட்டு போச்சேங்கி நங்க கிள்ளிக்கு ஜன இல்ல தாப்பான காரணக்கு ராஜா கையில் போகுதுன்னு 4 பாக வைத்து அத்தவா 5 பாக வைத்து நீருக்கு மாடிச்சின்னு பச்சைங்க குடவட இத்திஹாசத்துல மூலன்னு எடுத்துட்டு போச்சேங்கி கையில் போழுது குடவட கூடவே வந்தது. ராஜண்ட காலத்தின் ராஜண்ட ஆழ்விக்கை பப்பகிஞ்ச மின்ன கொடகுல குடவ இஞ்சத்து நமக்கெல்ல கொத்துண்டு. அந்த நைத்து பொரே போரே ஊருல பொரே போரே நாடுல குடவ இஞ்சத்து ஆயாய நாடுல அதுதங்க ஒத்தனைக்கே ஆ சம்பிரதாய கொத்தனைக்கே கையில் போழுது நடந்துன்னு வந்த நிஞ்சத்து எனங்காய்த்து 4 பாகத்துல கையில் போழுது மாடவாய்த்து நினைச்சேங்க சாமான்ய வைத்து ஐப்பணின ஆதார வைத்து வச்சுண்டு கையில் போதுக்கு 4 நீர் காப்பன் நாங்க காம்பா. கையில் போல்துரா மூல உத்தேசமே ஐப்பணி தூந்த பின்ன அத திஞ்ச புறமே வந்து சோத்து திப்பந்த மனுஷங்கக்கும் பின்ன எத்த கடிச்சக்கும் பின்ன ஆயுதக்கும் பூஜை மாடித்து வெப்பந்தது உண்டு குடிச்சிட்டு கௌஜி மாடுவந்தது இதுண்டா மூல சம்பிரதாயம். அண்ணனாய்த்து சாமானிய வைத்து சூர்ல பில்லு மழை சுமார் பெரிய சுருவாப்பா ஏற மழை போவா அக்காரண காய்த்து ஐப்பணி அள்ளி சென பெரியாப்பா நீங்க குடகுல சம்பர்க்க இஞ்சிட்டல கொப்பம் கொப்ப காம்பது இஞ்சிட்டல மறை நாடுக்கரங்களை சூர்லபிக்கரங்க காங்கணும் வச்சு எச்சக்கோ காலாப்பா கிந்து அத்தவா 4 நாடுக்கரங்களை சூர்லபிக்கரங்க காங்கணும் வச்சு எச்சக்கோ காலாப்பா கிந்து அங்கால ஒப்பங்க ஒப்பங்கு அறிஞ்சவக்கு இல்லத்துன்னா அதது நாடுல நாடு கொட்ட தக்கங்களோ அத்தவா நாயக்கங்க எந்த இஞ்சது அங்கட ஆளுவிக்க கொலப்பட்டனிக்க அதது நாடுல நடப்பு நீட்டின ரூபு சிட்டன் வந்தது. சோ அண்ணனே அதது நாடுல ஆ நம்ம நடப்ப இஞ்சத்து நாங்க அர்த்தமாடையோம் அழிஞ்சி ஈ கையில் பொழுதுற பத்தி என்னே இக்க ஒரு ஊருக்கு அத்தவா ஒரு நாடுக்கு ஒரு தரத்துல உண்டு. இக ஆத்திய வாய்த்து சூர்லபி நாடுல சுருவாப்பந்த கையில் பொழுது சாமானிய கையில் பொழுது என்ன இப்ப நமக்கு உள்ளந்த ஒரு வவஸ்தல் நமக்கு எந்த கொத்துள்ள கையில் பொழுது எனக்க பந்திக்கறி கள்ளு கௌஜி மாடும் அது புட்டத்தை இங்க ஒரு அச்சக்கு ஜனக்கு கொத்திக்கு ஆயுத பூஜை மாடோ கத்தி மத்து நோ தோக்கு தோட்டத்துல வச்சுண்டு ஒரு பூஜை மாடுவஞ்சி தங்கிட்டு பொடி வைப்போம் இல்லைங்க மந்துலோ ஊருரா கிரவுண்டுலோ போப்பஞ்சி அள்ளி ஒரு களி கூட்டம் மாடோ இன்னும் நாங்க கௌஜி மாடுவானுன்னு தண்ட பக்கம் அண்ணோது நாங்க அறிவு உள்ளந்த விசார. அது கையில் பொழுதுற மூல உத்தேசமே அதல்ல. அதனா நாங்க சூர்லபி நாடுகள் ஒரு சாதாரண மூல பத்தின காங்கலும் மதிய மத்திய வாரந்த ஊர்ல உண்டுன்னு அச்சங்க அது எச்சக்கு மட்டிக்க பண்டத்திர இது நடந்து வந்த உண்டு அது கொத்துல ஆனா சூர்லபில் நாங்க

என்னென்ன கையில் பொழுது நடப்பான்னுட்டதாச்சும் இங்கே ஆத்யா சின்னியாறு ஆத்தியத்து நம்ம கிட்டுவா சின்னியாறு ஒன்று அத்தவா சின்னியாறு ஆத்தியத்துல செவ்வாச்சே நம்ம கிட்டுண்டு அதங்கிஞ்ச மின்னலத்துல செவ்வாச்சே அஞ்சு கக்கட ஆக்கீரி செவ்வாச்சேந்து கக்கடத்துல நாங்க எந்த நிச்ச பூஜன தேவஸ்தானக்கு நிச்சுட்டி திப்பா ஆ தேவஸ்தானக்கு தக்க முக்காட்டியா பிஞ்ச பூஜைக்கார எல்லாம் கூடித்து தேவஸ்தானத்துல பூஜை எடுப்பஞ்சி அள்ளி மா பூஜை மாடித்து அல்லிஞ்ச குதோக்கு பாப்பாக்க சூர்ல வில்லு முத்தண்ண எங்கட ஜாகத்துல கையில் பொழுது கட்டையணும் ஒரு கட்டை உண்டு அது பண்டே சுத்து ஒரு கல்லு கட்டை கட்டித்து ஒரு கொடியில் அழுப்பக்க ஒரு ஜாகம் அடிச்சுள்ள ஒரு கட்டை அதனா கையில் பொழுது கட்டைன்னு காக்குவா ஆ கட்டைக்கு பப்ப காப்பக்க முத்தண்ணங்க அள்ளி முக்கியவாய் திக்கொண்டு முத்தண்ணங்க ஒரு பலியா பிஞ்சா கொடியில அடிக்கல ஆயிட்டாலி பப்பா அள்ளி பந்ததும் அயங்க அள்ளி ஆ கனியா அறிப்பா அயங்க கட்டைல கொடியா அழுத்தண்டு இடிய நாடுற ஒவ்வொப்பண்ட பெதன் எடுத்தேன் ஒரு இக்கா சூர்லபி நாடுக்கு அஞ்சு கேரி அஞ்சு கேரியில ஒரு ஊருக்கு தண்டாடு ஒரு ஒக்கத்தின்ஜா ஒப்பா இன்னே தாட பேதத்துல இக்குறி பொழுது பப்பான்னு நோட்டா அவனா பொழுதுக்காரான் இங்க சுரு மாடவா நம்ம என்ன சுரு மாடவா தாரு நனக்கல் என்னன்னு பொழுது வேணுங்க சுரு வேணுதங்க எந்த ஆனங்க அதை எழுதிக்கிட்டோம் சுரு மாடவா தாரு வேணுதுன்னா ஆ ஒக்கத்தின்ஜா ஆ ஊருஞ்சா அஞ்சு ஆ கேரிக்கு தண்டாளுன்னு நிற்கு மாடுவா ஆ பெதத்துற மேல தாரு வந்திப்பா அவன் ஆ காலத்துல பொழுதுக்கார அவன் எல்லாங்கும் ஆ காலத்துல அதிருஷ்டவந்த அதுவா காலக்கு ஆ நாடுக்கு ஆ ஊருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முந்தாளத்துனா எடுத்தவந்த ஒரு வியாப்பா அல்லிஞ்ச வெட்டு தினக்கு அல்லிஞ்ச கையில் பொழுதுற தயாரி சுரு அம்பு வில்லு சரி மாடியவோ பிஞ்சா பந்தியர்ச்சிக்கு ரெடி மாடியவோ இதெல்லாம் நடந்தேன் பாப்பா அல்லிஞ்ச பைட்டு பொழுதுக்காரங்க அந்த தண்டல் தாரிப்பல இங்க ஒரு பூமாலை மாடியண்டு தண்டலும் ஒரு பைட்டு இருட்டு இருட்டாப்ப நேரக்கு மந்துக்கு போப்பான் ஊருற மந்திரு அத்தவா மந்திர பக்கத்துல எல்லாச்சும் ஒரு மரத்துனா பண்டே நிற்க மாடி வச்சிருந்தா பாலு மர பாலு பப்பந்த மர அத்தவா நேர மர ஈ தண்டத்து ஏதாச்சும் ஒரு மர வரி பண்டு காலத்துல நிற்காய் தீப்பா ஆ மரக்கு போயிட்டு பூமாலை கட்டுவா பூமாலை கட்டிட்டு அங்க அயங்காடாத்து ஆ தண்டாளுக்கு தாடமனே மந்துக்கு பக்கா அப்போ ஆ மனையில போயிட்டு ஒளிவான் தண்டாளு உண்டு குடிச்சிட்டு பைட்டு நம்ம கவுச்சி எல்லாம் மாடலு மாடி தானது எங்க நெல்லக்கில் பரி பலும்புலு புத்த உண்டு பொலக்க சுமாரு நாங்க எந்த காக்க பக்ஷி ஓவங்கிஞ்ச மிஞ்சான்னு இக்கல் திராத்தக்குல நினைச்சா பிராமி மூர்த்தா ஒரு நாலு அஞ்சு அஞ்சரை கண்டே நேரம் ஈ காலமானத்துல அங்க அவஞ்சி குளிப்பஞ்சி இல்லி நாங்க தும்ப அர்த்தமாயிண்டு ஓவ நேரத்துல ஆடு குளிப்ப நேரத்துல ஆடு தாரு இங்கட கூட ஈ தண்டல கூட போரே தாரு தப்பு நிக்கல ஈ தண்டலு கூடி ஒப்பன் ஒப்பன கூட தப்பு நிக்கல எந்த ஒண்ணு கையில சன்னை மாடியண்டு கெல்சம் மாடண்டு குளிச்சித்து குப்பிய சாலை ஆயித்து தொடங்கி ஒடி கத்தி தூக்கித்து அம்பு வில்லு எடுத்தாண்டு நெல்ல கீழே தொத்திட்டு மந்துக்கு வைப்பான் மந்துக்கு பந்து தண்டாளு அந்த பைட்டு எந்த பூமாலை கட்டி திந்து ஆ மரக்கு தண்டாளு அம்பு பலிச்சு போடண்டு புடோக்க கூட கிரமம் உண்டு தண்டாளு ஒக்கச்சே பலிக்கொண்டு ஒக்கச்சே போடண்டு தண்டாளுற அம்பு கூடி ஒக்கச்சே போயிட்டு ஆ மரத்து கிண்டு அகாஸ்மத்து தாரேங்க பண்ட அம்பு அத்தவா தண்டாளுற அம்பு ஆ மரக்க புட்ட க்ஷண போயிட்டு கெந்தத்தை அடிக்கு புத்தத்து அவன் தேவத்தை போடண்டு ஒரு பத்தி உண்டு அதானது அம்பு புட்டித்த மரக்கு கெந்து சிட்டித்தானது அள்ளி ஒப்பங்க ஒப்ப தக்பரிச்சிட்டு அழியவன் பெரியவனுக்கு தொத்திட்டு அள்ளி ஞாயங்க தண்டோளு நடந்துண்டு மனைஞ்ச பொருட்டலிஞ்ச மந்துக்கு பந்து மந்துஞ்ச தேவஸ்தானக்கு பலிக்கத்தனே பரி காலவும் நடக்கொண்டு இங்க நங்கட சூர்லபி நாடு நாங்கதாச்சு இங்க மங்கியா ஒரு தூரத்துள்ளந்த ஒரு ஊரு இல்லிஞ்சி சூர்லபிரா தேவஸ்தானக்கு சுப்ரய தேவஸ்தானக்கு எத்தொண்டு வந்துச்சு சுமார் 8 கிலோமீட்டர் ஒரு வெறிஞ்ச 8 கிலோமீட்டர் அப்பா 8 16 கிலோமீட்டர் நான் பரி காலில் நடக்கொண்டு அது ரோடுலாம் காடு பட்டர வழியா அந்த உள்ளுக்கு போனப்பா நீங்க அண்ணனே அது கூட்டின்னு போப்பா நடப்புச்சுடக்கூடிய கஷ்டம் ஆப்பல எதா இருக்கணும் நாங்க மாடணுன்னு ஆ மனசுல உண்டே கண்டித்தா கஷ்டம் ஆப்பல அது கஷ்டம் அல்ல அள்ளி தேவஸ்தானக்கு போப்பஞ்சி அள்ளி நித்திய பூஜை மாடித்து ஆ கையில் போறதுக்கு சம்பந்தப்பட்ட மங்களாரதி மாடித்து மா பூஜை மாடித்து அல்லி அள்ளிக்கு பாக்கி கேரிக்காரங்களும் ஆறு அஞ்சு கேரி தான் இங்க தாரிப்பா எங்கெல்லாம் அள்ளி பந்திப்பா தண்டு தண்டால பின்ன தக்க முக்காட்டியா எல்லாம் பூஜை மாடித்து அள்ளிஞ்சி வாபஸ் நடந்துட்டு வப்பா பப்பா காப்பாக்க நங்க நங்கட மனைக்கு அஞ்சங்கி தண்டாளு பயிட்டு ஒக்கச்சி புத்தன் திப்பா லாய்க்க இக்க நங்க நங்க நங்கட மனைக்கு வப்பா நங்கட மனைக்கு வந்து ஆத்திய வாய்த்து ஆ மனையில் ஆ பொழுதுக்காரனே அத்துவா சாமானிய வாய்த்து ஆயுத பூஜை தாறு மாடுவா மனையில அனுச்சிங்க ஆ மனையில பெரியவன் அந்த என்னப்பா பொழுது அவங்க இங்க அழியவங்க தாக்கங்க வந்து பொழுது தாறு வந்திப்பா அவங்க மாத்திர பிராமுக்கியத்தை இப்பா அந்த அவன் பஞ்சி
எல்லா கட்சிக்கு பணி புட்டு கொடுப்போம், நெங்கினோக்கு கூழு கொடுப்போம், அதானது ஆயுத பூஜை மாடுவோம், சூர்ல பில்ல ஆயுத பூஜை மாடோ கப்பக்க ஒரு பத்தினா.

ஆயுத பூஜைக்கு பாறைக்கடை நான் கண்டிக்கல கேட்டிக்கல இதுன்னா ஆயுத பூஜை மாடிப்பு கோழினா நாடு கோழியே ஆண்டும் அங்க பிராய்லர் அத்தவா பொரை கோழின மாட நிக்கல நாடு கோழின அறிவஞ்சி எல்லா ஆயுதக்கு கூடி ஜாரல் குறியிட்டு அல்லிஞ்சி மாடுன அடிகன கொடிபாளைய எல்கண்டத்துல அடையிட்டு அள்ளி கூழு கொடுத்து அதானது ஆ கோழிர மண்டே பின்ன ஊரு உட தங்கன எடுத்த வந்து எதுக்கே வெப்பஞ்சி அவன் ஃபர்ஸ்ட் பொடி வைப்பான் அவனே அந்த தூக்கெடுப்போ பொடி வைப்போ அதானது அவன்டது குறி தப்பித்துண்டேங்கி அத்தவா தரக்கிங் குஷி உண்டேங்கி பொடி வச்சுட்டு இது மாடலும் எக்க ஈ பொழுதுக்கார பந்து ஆயுத பூஜை மாடித்து நெங்கி நோக்க கூழுட்டித்து தேங்கைக்கு பொடி வைப்போ ஆ பொடி வச்சுட்டு ஆனது பாக்கி ஆ ஊரு அத்தவா ஆ ஒக்கத்துற பாக்கி உள்ள எங்க ஆயுத பூஜை மாடண்டு அச்ச நேரக்கத்தன எங்க இவன்ட பொடி சத்துனா காக்கொண்டு இவன் பொடி பொட்டத்து பிஞ்ச மாத்திரம் அவங்க அள்ளி ஆயுத பூஜை மாடித்து பொடி வைப்ப கையோ இது அள்ளி நடந்துள்ளந்த பத்தி அதானது சும்மா மஜ்ஜன உண்டு குடிச்சு தலாப்பக்கு ஒரு 12-12.5 நேரம் மஜ்ஜன நேரத்துல ஆ பொழுது காரண ஈ மனைக்கு ஆ ஒக்கத்துல எங்க வந்துருஞ்சி மனைஞ்சி அவன கூட்டிண்டு மந்துக்கு போண்டு ஆ போப்பதே ஒரு சாய் ஒரு கையில அம்பு ஒரு கையில பில்லு இன்னொரு நெப்புல தோக்கு பெம்பரில் ஒடிக்கத்தி தொடங்கு ஊருக்கரா மிஞ்சபையா அண்ண மத்தியத்து ராஜன் அடைய குப்பி வெட்டு பலாக்கா சுமார் ஒரு 3.5-4 நீ எந்த குப்பி வெட்டி திப்பிரா வைட்டா பக்க சுமார் 5-6 மண்டல கார்பர் அப்பலிகத்தின குப்பி ஊத்தனக்கு இல்ல உளுத்த குப்பியத்துல ஐக்கொண்டு மழைகால போப்ப பப்ப பட்டை காடு பட்டை அவஸ்தை ஏன்னா இப்ப ஆண்ட ஆ கௌஜினே போற நேரான கையில் போல்ற கௌஜி அனது அள்ளி நனக்கு கிட்ட வந்தது அல்லிஞ்ச மந்துக்கு பப்பஞ்சி மந்துக்கு வந்து ஊருக்கரங்க எல்லாம் கூடி திப்பாள் எல்லாம் கூடு வஞ்சி ஆ நங்கெத்த அம்பு புட்டி தீப்பா ஆ மரத்துல சுத்து மூந்து சுத்து தேவள காக்கேண்டு பப்பா தேவள காக்கேண்டு பப்பஞ்சி ஆ அம்புன பலிப்பொங்க கூட ஒரு கம பண்டு இஞ்சத்து இக்காது நான் காம்பது கஷ்ட காம்பல எனக்கு நினைச்சி பண்டு போட்டைக்கு பப்பேன் போட்டைக்கு பப்பக்கு நாங்க கையில் போது நோட்டுச்சுடுவதுன்னா போட்டைக்கார ஈ காலத்துல போட்டைக்கார தாரு ஆத்திய நாயகுடம் தாரு தாருக்கு போட்டை அப்பா தாட பேதத்து போட்டை சுருமானதெல்லாம் நோட்டுவது ஆ நோட்டிட்டு ஆ அம்பு நாங்க எந்த புட்டி திப்பா வந்து பித்தி அந்த அத்தவா ஏதாச்சும் ஒரு தினம் நிற்க மாடேன் அத்தவா போட்டைக்கு ஒரு நிற்கான ஒரு தினத்துல போயிட்டு போட்டை மாடித்து ஜாதி புத்த தக்ஷண ஆ ஜாத்தினா முட்டித்து அல்லிஞ்ச ஓடி வந்து தாரு மொந்துலு ஆத்திய வாய்த்து அம்புன ஆ புட்டி திஞ்ச அம்புன பலிப்போ அவங்க ஒரு எர்ச்சிர ஒரு பால் கொடுப்பந்த பத்தி இஞ்சத்து இக்கா பாட்டை மாட பத்தி அவகாசம் இல்ல தன்னக்குண்டு ஐந்து அந்தே நாங்க மூந்து சுத்து பப்பஞ்சி அம்புன புட்டைங்களே பலிப்பஞ்சி இனி கையில பொலக்க திஞ்ச பெச்சன் திப்பலாம் ஒரு அம்பு அது நான் மர திஞ்ச மாடித்திப்பா பாக்கி நாங்க பொலக்க மரக்கு கெந்துச்சிட்ட அம்பு அது இரும்புறதாய்த்திப்பேன் மரக்கு புட்டந்தது மரத்துற அம்பு அதான் நான் காத்தம்புன்னு காக்குவான் ஆ காத்தம்பு நான் புனா தண்டலும் ஒக்கச்சே ஒம்மக்கே பலிப்பஞ்சி ஒம்மக்கே போடுவான் நான் காடுக்கு போடுவேன் ஆ காடுக்கு பிடித்தப்போ அது அம்புற கேள்ச தூந்தது அதானது இல்லி பாக்கனுக்கு பாழை தொம்பை பின்ன தங்கியனை கூட்டிட்டு மரத்துற கொடியில தண்டு கட்டிட்டுப்பான் தண்டு தங்கிய தண்டு பாழை தொம்பை கட்டிட்டு வச்சு தீப்பா அதுங்கு உறந்து கடை ஒரு தெங்கன்னு வைப்பான் அதுங்கு ஆத்திய வாய்த்து இ பொழுது கரங்கடலி தாறு பெரியவன் அவன் பொடி வைக்கணும் அதானது இங்க அவனோட கூட உள்ளவன் அவங்கட தண்டலத்து குறி தப்பி துண்டங்கி போற எங்களுக்கு வைப்பந்த அவகாசம் இல்லிக்கு அது வச்சுதானது கொடியால கொடுத்துஞ்ச வீழிய கொடுப்பதுன்னு வீழிய கொடுத்துட்டு அது தாறு குறி பறிச்சுடுதுப்பா அவங்க வீழிய கொடுப்பா பண்டு புத்தடியில ஊரர் மேல பொழுது பந்தவங்க பின்ன குறி பார்ச்சிட்டவங்க தண்டலுக்கு ஒரு கை கணக்கு கறிடுவந்த பத்தி இக்கா சமனிய வயசு வாரந்த ஜாகத்துல உண்டு வாரந்த ஜாகத்துல நான் காம்பது கஷ்டம் இது சூர்லபி நாடுற பத்தி கையில் போதாச்சுங்க அதானது 8 தாரீக்கு முத்து நாடல் நடப்பா முத்து நாடலு கூடி ஆயுத பூஜை மாடுவா பின்ன தேவஸ்தானத்து அம்பு விடுவந்த பத்தி தக்க முக்காட்டிய கூடித்து தேவஸ்தானத்துல அம்பு விடுவந்த பத்தி உண்டு ஈ தரதங்க மனை கொப்பாய்த்து ஒக்க கொப்பாய்த்து மாடுவந்த சம்பிரதாயத்து அள்ளி காமல நாலு நாடுக்கு பார்த்தேங்கி அம்மங்கேரி கனியா கையில் போது குறிப்போம் அது இக்கு தப்பங்க நாங்க புத்தரில என்னென்ன கையில் போது குறிப்போம் ஆனே இக்கு தப்பண்டல நீந்திட்டு கையில் போது குறிச்சிட்டு 8 தினக்கு அதான பின் ஒரு நிறு நாலு நிறுக்கு மாட சாமான்ய வாய்த்து பாரே கடத்த எல்லாம் எந்த பண்ணி ஈ முத்து நாடு பின் சூர்லபி நாடல் காணத்து நீங்க செவ்வாச்சனே கையில் போது போகும் செவ்வாச்சை இல்லாத பச்சை கையில் பந்து மடக்க மாடனுக்கு இல்ல அல்லி அச்சங்கி நாலு நாடு பின்ன பாக்கி நாடுல எந்த சின்னியார 18 கழிப்பா ஆ நாடுல ஆச்சரியம் இருக்கல நாலு நிற்கு மாடித்து நலங்கிற நிற்கிற மேல மாடன்னு காம்பா அள்ளி அம்மங்கேறின கனிய நாலு குறிச்சி தான பின்ன 8 தினக்கு கையில் போது நடப்பா ஆயுத பூஜை நடப்பா பின்ன ஈ அம்பு பில்லுற பத்தி நான் நாலு நாடுல இக்க காம்பது கஷ்டம் இல்லைன்றே எண்ணலும் அதானது 18 பின்ன 24 நடந்த நிஞ்சா என் மறைநாடு 24

0: சின்னியாரி ரத்னாலங்க நடந்து நின்றுனா அதெல்லாம் கூடி திக்க சின்னியாரு 18 பாக்கி உள்ளங்க எல்லாரும் கையில் போகுது நம்ம ஆடுவா அச்சங்கி கையில் போகுது பரி சம்பிரமக்கு கௌஜிக்கு திம்ப குடிப்பங்க மாத்திரம் ஆனது இக்கழுத்துற யுவஜனாங்கக்கு அறிவு உள்ளது நங்கட குடவாமர அவசானத்துற ஒரு பட்டேன்னு நான் காப்பா எனக்கு இது அந்த நாயனு நினைச்சி பண்டு நங்க நங்கடத்தனத்தின புட்டித்து வேறான ஆதுனிகத்துக்கு ஒக்கேண்டு போன நினைக்க நங்கட சம்பிரதாய நங்கட நடைநுடி நங்கட ஆச்சார விசாரத்தின புட்டு பந்தனுள்ளது கண்டனுண்டு இதங்கு கையில் பொழுது ஒரு உதாகரணை பண்டு என நெஞ்சத்து ஆ மூலெஞ்ச அது என்ன நடந்தன்னு பார்த்து என்னென்ன தாந்தன்னு பார்த்து உள்ளது நமக்கு கீ கையில் பொழுது நான் நோட்டேன்னு போன காம்பா இக்க வேலுபானே இல்லை ஒத்தக்கடிச்சி இல்லை நீங்கி நொகை இல்லை பந்தி சாக்கோது இல்லை பந்தி கெத்தது இல்லை அச்சிங்கி கையில் போதுன்னா இக்க சாமான்ய வாய்த்து தானே இங்க நம்ம கௌஜியா கடிச்சிங்க நம்ம எந்த எக்கலும் நம்ம எல்லாம் எக்கலும் கௌஜியாலா அந்த பரிஸ்திக்கு நங்க எத்தி போயிட்டு அச்சிங்க கையில் போது அச்சிங்க பரி திம்ப குடிப்பங்கல்ல உம்ப குடிச்சிட்டு கௌஜி மாடதல்ல சம்பிரதாய பத்தத்தினா உளுத்தி பொழுத்தி அண்டு போப்பக்குள்ளது அண்ணந்ததுன்னா அறிஞ்சேண்டு இக்கலத்துற பாலைக்காரக்கு அத்தவா நங்கட மின்னத்திர பீளிகைக்கு நங்க அறிவிக்க கொடுக்கத்தை போச்சுங்க நேரான கையில் பொழுதுற அர்த்தன எண்ணி கொடுக்கத்தை போச்சுங்க நங்கக்கு ஈ நம்மது பரி காட்டாச்சாரக்கோ அத்தவா உண்டு குடிச்சி கௌஜி மாடலிக்கோ ஆய்போப்பான நங்க எல்லாரும் அறிஞ்சண்டு பிரதி குடவோடு நங்க நங்கட ஜவாப்தாரினா இல்லி அவு மாடடு இவு மாடடு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுங்க நானு நான் எந்த மாதிரி நானு நாடெங்கக்கு எந்த எண்ணி கொடுப்பது மாத்திர லெக்கக்கு பப்பா அதன் ஆயிட்டு தயவச்சித்து பிரதி கொடவ மனலும் கையில் போல்துற மகத்துவத்தின அறியோண்டு நாங்க ஆயுத பூஜைன்னு பாத்தேங்க சாமானிய வயது நாங்க ஆயுத பூஜை நோக்கினாங்க விஜயதசமிரா சமயத்து மாடுவந்த ஆயுத பூஜைக்கு நாங்கட வாகனக்கெல்லாம் கௌஜில் பூஜை மாடோது தோரண கட்டோது சிங்கார மாடோது எல்லாம் பாரி கொடவங்க பாரி சாயத்த மாடுவா அச்சிங்க நங்கட ஆயுத பூஜை நேரான ஆயுத பூஜை நாங்கட கையில் போகுது கையில் போதுற நீங்க ஆயுத பூஜை மாடுவீரா இல்ல கையில் போதுற என்ன உண்டெங்கோ திம்பது குடிப்பது இச்சைக்கு என்ன மட்டைக்கு எத்தி போயிட்டு இதெல்லாம் புட்டித்து நீங்கட இக்க இக்க நமக்கு பிரத்தியோபட வெஹிக்கல் கூடி ஒரு ஆயுதவே அன்னைத்து பிரதி வெஹிக்கலுக்கு கொஞ்சம் தொட்டு நீங்கட கையில் உள்ள பெண்ணு புஸ்தக்கு கூடி பூஜை ஆண்டு எச்சப்போஜனக்கு பெண்ணு கூடி ஆயுதவே அன்னைத்து பிரதியொந்தங்க பூஜை மாடனைக்கு ஆண்டு ஆயுதம்ச்சு இத்தங்கே மாடணும் இல்லை அத அது தெரிஞ்சதே என்னன்னே ஆயுதம்ச்சு நீங்க நீங்கட நைப்புக்கு நீங்கட படைக்கு எந்தெல்லாம் பழசிரோ அது எல்லவும் ஆயுதவே நீங்களுக்கு அன்னைத்து நேரான ஆயுத பூஜை கையில் போது இந்த ஸ்ரீமந்த சம்ஸ்கிருதி உள்ளந்த கொடவட சனங்கே சனங்கு நம்ம நாளுனா எல்ல குடவளும் ஆரோடத்து 5 மனையில பல்ய மனையில கூடித்து கைப்பனைக்க ஆக்கொண்டு ஒண்ணுது இன்னொரு நாங்க எல்லாரும் கியானமாட விசார இந்த சாமான்ய வாய்த்து எல்ல குடவளும் போரே போரே ஐங்கடதையானந்த சொந்திக்கலு ஐங்கடதையானந்த வியாபாரோத்தியமத்தோ கெல்ச காரியத்துல போரே போரே ஊரு நாடலு போரே போரே மனை மாடிண்டு தலைநிந்தது உண்டு மக்க மரியா போரே போரே தேசத்து ராஜ்யத்துல கெல்ச காரியத்துல உள்ளங்கெல்லாம் காம்பா அதெல்லவும் பதுக்கு காய்த்து அனிவாரிய நேரு அச்சங்கி பிரதி காலவாரண்டை கோம நடப்பந்த சென்னங்கே சென்னங்கு நங்கட நம்ம நாளு எல்லா மக்க மரியா சால சந்தான சம்சார கூடி ஆரோடத்து கூடித்து கௌஜிலு சம்பிரதாய கொத்தித்து பத்ததி கொத்தித்து நம்ம நாளுனா கைப்பனைக்கே ஆச்சங்கி ஈ கொடவாமர மூலபேரு குடவா அணுவந்தது உளிவா அணுவந்தன்னா நங்க எல்லாரும் பேரு சிடுண்டு ஈ நிட்டுல பிரதி எவ்வரும் போரேங்கக்கு இஞ்சோபங்கு கை காட்டுவங்க மின்ன நானு நங்கட ஒக்கக்கு நங்கட மக்கக்கு நான் எந்த மாழணுன்னதுனா நானு அறிஞ்சண்டு உழிவது நல்லது வந்து நாட அபிப்பிராயம் நான் எக்கொலோ நினைப்பி அந்த இக்கொலோ எல்லா சம்பிரதாய எல்லா சம்ஸ்கிருதி எல்லா பாஷ எல்லா ஜனாங்கத்தினும் கௌரவிச்சிடனா நமக்கு விபரீதமானந்த நாங்க பெந்து சத்காரக்கு பாரி பேத போனாங்க எல்லோட பகை நமக்கு கௌரவம் உண்டு நேரு அச்சிங்க நங்கட பத்தத்தினா நங்கட நடப்பு நொடுப்புனா நங்க உளுத்தி பொழுத்தி அனுப்பப்பள்ளிக்கு நாங்க மனசு மாடண்டு அந்த கச்சைங்க மாத்திர கொடவா கொடவாம உழிவானது நாட ஒரு ஆசை பொம்மலை கொடுக்குற 35 நாடு கடுங்கின குரு காரணங்கக்கு தேவானுதேவத்துக்கு தொத்தண்டு இத்தக்கு நினைச்சிடுவி நல்லாமே
1: இச்சனர பொம்மாலை கொடுகிற கையில் பொழுது ஈ விஷயத்து மாஹிதி மடி தந்தவு சாமிர தினேஷ் பெள்ளியப்பைங்க இன்னைக்குக்க ஒரு பாட்டு பாச்சரணியின் டப்பி அப்புன்னா எங்க எழுதுன பாட்டுனா படித்து ரமேஷ் சந்திரப்பிஞ்ச கூட்டுக்காரா